மது வேறும் மாம்பழம் உண்டு குயிலுண்டே ஓ குயிலுண்டே குயில் மொழியுண்டு புழபாடும் பூவனம் உண்டு பதனொறியும்

பாதம் கெட்டு படிச்சுயும் கழிச்சுமே விட கருத்தராய் வளர்ந்தும் படிச்சுயும் கழிச்சுமே விட கருத்தராய் வளர்ந்தும் பிறந்த நாட்டின் தாங்காய் தணலாய் கழிஞ்சிடேண்ட தலைமுறைகள் பிறந்த நாடின் தாங்காய் தணலாய் கழிஞ்சிடேண்ட தலைமுறைகள் கரல் தகவும் கண்ணு குயிஞ்சும் பிடஞ்சொடுங்கருதொரு நாளும் கரல் தகவும் கண்ணு குயிஞ்சும் பிடஞ்சொடுங்கருதொரு நாளும் அதின்னு நம்மளடுக்கணமீ பிரதிஜ்ஞ லஹரிகள் அருத